0: தடசுமாயிருட்டி நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெருவன் ஜாக்பாட் பிறகிந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவண்டா
1: ஐ ஐ நோட்டு கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரே நாடு நெத்திச்சு சீரிப்பாய் நல்ல ஷாய்

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. നമ്മ നൈറ്റ് ബെഡ്ല പടുത്തതും തന്നെ சில தாட்ஸ் ரொம்ப ஆக்டிவ் ஆகும். ഇത് അഹല്യ എഫ് എം 90.4 ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. അവങ്ക അപ്പടി சொன்னாங்க, நான் வேற மாதிரி റിപ്ലൈ பண்ணிருக்கலாமோ, நாளைக்கு என்ன ஆகும், 5 இயர்ஸ் லேட்டர் என்ன லைஃப் எப்படி இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதை சால்வ் பண்ண திங்கிங் யூஸ்ஃபுல், பட் சம்டைம்ஸ் நம்ம பிரெயின் சொல்யூஷன் தேடாமல் சேம் தாட்ஸை டிஃப்ரெண்ட் வேர்ஷனில் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை நம்ம காமன்லி ஓவர் திங்கிங்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரெண்ட் நம்ம மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, ஃபர்ஸ்ட் தாட் பிஸியாக இருப்பாங்க, தென் என் மேலே அப்செட்டா, மேபி நான் லாஸ்ட் டைம் சொன்னதை தப்பா, மேபி அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு சிம்பிள் அன்ஆன்சர்ட் மெசேஜ் தான், ஆனால் மைண்டில் ஃபுல்லாக மூவி ரெடியாக இருக்கும், ஒரு கம்ப்ளீட் மூவி. அண்ட் ஹியர் இஸ் ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங், அன்சர்டனிட்டி கேன் மேக் த மைண்ட் கீப் சர்ச்சிங் ஃபார் தி ஆன்சர், பட் எவ்ரி அன்சர்டனிட்டிக்கும் இம்மீடியட் ஆன்சர் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் சேம் தாட் ரிப்பீட் ஆகும்போது நம்ம நமக்கே ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், இதை இப்போ சால்வ் பண்ண முடியுமா? முடியும்னா ஒன் ஸ்மால் ஆக்ஷன் எடுங்க, முடியாதுன்னா கொஞ்சம் போஸ் பண்ணுங்க. எவ்ரி தாட்டுக்கு இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களே உங்களுக்கு போஸ் பண்ண கற்றுக் கொடுக்கணும். அதுதான் ஓவர் திங்க் ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு விஷயம். ஸோ நான் இது உங்களை அட்வைஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஓவர் திங்கிங் எல்லாருக்கும் ஒரு ஒரு லிமிட்ல இருக்கு, ஆனால் அந்த லிமிட்டை விட்டு அது தாண்டி போகுதுன்னா அப்பதான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்ப பாட்டுக்கு அப்புறம் வி வில் கம் பேக். ஓவர் திங்கிங் எல்லாம் அப்படியே தூரத்தில் வச்சுக்கோங்க. இப்ப பாட்டுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 and this is RG Heera with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சரி, ஸ்ட்ரெஸ்னா ஆஃபீஸ் ஒர்க் ப்ரெஷர் மட்டும் இல்லை, டூ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எக்ஸாம்ஸ், மணி வரிஸ், ரிலேஷன்ஷிப், மேரேஜ், லேக் ஆஃப் ஸ்லீப், ஃபேமிலி இஷ்யூஸ். அதே மாதிரி பாசிட்டிவ் சேஞ்சஸ் லைக் ஒரு நியூ ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை மூவிங் டு அ நியூ பிளேஸ், இதெல்லாத்தையும் ஸ்ட்ரெஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் வந்தால் நம்ம பாடியும் ரெஸ்பாண்ட் பண்ணும், அப்படிதானே நான் இப்போ உங்ககிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி. இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜே ஹீரா வித் யூ. ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், மசில்ஸ் டைட்டாக ஃபீல் ஆகலாம், ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகலாம், கான்சன்ட்ரேஷன் குறையலாம், சம்டைம்ஸ் ஸ்டொமக் அப்செட் கூட வரலாம். பிகாஸ் பாடி இஸ் ப்ரிப்பேரிங் அஸ் டு டீல் வித் சம்திங் டிமாண்டிங், சம்திங் அலர்ட். ஸோ ஸ்ட்ரெஸ் இட் செல்ஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் பேட். ஐயோ, ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ பேடுன்னு நம்மளால சொல்லவே முடியாது. டுமாரோ எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மோட்டிவேட் பண்ணலாம்ல. அதே மாதிரி டெட்லைன் இருக்குன்னு இப்போ அலர்ட்டாக ஒர்க் பண்ணால் ஹெல்ப் பண்ணலாம்ல. அதே மாதிரி ப்ராப்ளம் எப்போ வரும்னா, ஸ்ட்ரெஸ் கண்டினியூஸாக இருந்து ரிக்கவரிக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போகும்போது. அதனால நான் வீக்காக இருக்கேனான இம்மீடியட்லி திங்க் பண்ண வேண்டாம். சம்டைம்ஸ் பாடி சிம்பிளி சேஸ் கொஞ்சம் ஸ்லோடான். Sleep, movement, food, breaks, talking to someone, basic things. Sometimes நாம சிம்பிளா சவுண்ட் பண்ணுவோம், பட் தே ஆர் த பார்ட் ஆஃப் த ரிகவரி. ஸோ நம்ம ஃபோனுக்கு பேட்டரி லோ ஆனால் சார்ஜ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி மைண்டுக்கு லோ பேட்டரி சிக்னல் வந்தால் அதை இக்னோர் பண்ணாமல் கொஞ்சம் சார்ஜ் பண்ண வேண்டியது தான். அது நம்மளோட பொறுப்பு, அந்த பொறுப்பை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றோம், யாருக்காவது ஜாப் கிடைச்சிருக்கும், சம்மன் காட் மேரிட், சிலர் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல புது கார் வாங்கிட்டு இருப்பாங்க, இல்ல சம்மன் லுக்ஸ் அமேசிங், சில பேர் வந்து ஏதோ செலிப்ரேட் பண்றாங்க. 5 minutes கால் பண்ணிட்டு போனை க்ளோஸ் பண்ணும்போது எல்லாரும் லைஃப்ல மூவ் ஆயிட்டாங்க, நான் மட்டும் என்ன பண்றேன்? பட் அப்படி நீங்க யோசிக்காம நம்ம கம்பேர் பண்றது ஒரு கம்ப்ளீட் லைஃப் இல்லை, ஒரு செலக்டட் மொமெண்ட்ஸ் மட்டும்னு தெரிஞ்சுக்கணும். சம்மன்ஸ் டிஃபிகல்ட் டேயா இருக்கலாம், போரிங் ஆஃப்டர்நூன், ஃபேமிலி ஆர்குமெண்டா இருக்கும், இல்லை ஃபினான்ஷியல் வரி, அதெல்லாம் யூஸ்வலி இன்ஸ்டாகிராம் சோழியில வரவே வராது. ஸோ நம்ம ஓன் லைஃப்ல வி சி எவ்ரி திங். நம்ம குட் டேஸ் இருக்கும், பேட் டேஸ் இருக்கும், கன்ஃபியூஷன் டேஸ் இருக்கும், கம்பேரிசன்ஸ் நேச்சுரலி அன்ஃபேரா போயிடும். அந்த கம்பேரிசன் நம்ம எடுத்து தலையில வச்சுக்க கூடாது. அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் அ சக்சஸ்ஃபுல் பர்சன் கேன் கம்பேர் தெம்செல்ஸ் வித் சம்மன் எல்ஸ் அண்ட் ஃபீல் தேர் behind. So, success-ங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். So, next time social media யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு question நீங்க மனசுல வச்சுக்கோங்க, நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேனா இல்ல கம்பேர் பண்ணிட்டு இருக்கேனா. So, கம்பேர் பண்றது நல்லது இல்லை, நீங்க சும்மா என்ஜாய் பண்றதுக்காக உங்க ஸ்க்ரோலிங் டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. If every scroll makes you feel inadequate, அது worth noticing. So, maybe you don't need to change your entire life. அதெல்லாம் நான் கேட்கல. Maybe you just need to change what you repeatedly expose to your mind to. So, நீங்க என்ன பண்றீங்க, எதை ஃபீல் பண்றீங்க, இது ஏன் ஃபீல் பண்றதுன்னு நிறைய கேள்விகள் உங்க மனசுல வரும். அதுக்கு மெதுவா ஆன்சர் கொடுத்துட்டு உங்க மைண்ட் எப்படி ஒர்க் பண்றதுன்னு நீங்களே கொஞ்சம் அசஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களை அசஸ் பண்றதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் முடியும், என்னால முடியாது இல்ல. சோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்போ அடுத்த பாட் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இது அஹல்யா எஃப்எம் 90.4 and this is RG Hira with you. Stay tuned.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. ஒரு ரூம்ல 10 பேர் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி இருக்கலாம், ஃபோன்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இருக்கலாம், ஸ்டில் நம்ம லோன்லியா ஃபீல் ஆகலாம். பிகாஸ் லோன்லினஸ் இஸ் நாட் சிம்பிளி அபவுட் பீயிங் பிசிக்கலி அலோன். சம்டைம்ஸ் லோன்லினஸ்னா நாம அன்சீனா, அன்ஹர்டா, டிஸ்கனெக்டடா ஃபீல் பண்றது. இமேஜின் யூ ஆர் சிட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங், ஏதோ பேசிட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க, பட் உங்களுக்குள்ள நான் இங்க பிலாங் ஆகலன்னு ஃபீல் பண்றீங்களா? That is also loneliness. And interesting ana vishayam enna na, sometimes nammalku huge social circle ellam thevai illa. One person podu, one person kitta genuinely pesura opportunity itself can make a huge difference. I am fine automatically solradhukku badala actually today konja difficult ah irukku appadina trusted person kitta solla mudiyiradhu kuda oru connection da. So of course loneliness nammalku sometimes comes from different circumstances. Sila per new city, new job, illa breakup, illa relationship, illa moving away from family, idu ellathukkum and the social world la oru change create panna mudiyum. So lonely ah feel pannum bodhu enakku friends illa nu immediately conclude panna vendam. Maybe what you need is in more people, maybe you need more meaningful connections, and the meaningful connections kedaikiradhu romba easy ana oru vishayam nu na nilakkala. Because நம்மளுக்கு இருக்கிற அந்த டெப்த்துக்கு, நம்மளுக்கு இருக்கிற அந்த கனெக்ஷனுக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் கிடைச்சாதான் நம்ம லைஃப்பில் நல்லாயிருக்கும். இல்லை அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், மேரேஜில் இருக்கலாம், இல்லை கொலீக்ஸாக இருக்கலாம். எங்கே போனாலும் உங்களோட டெப்த்தை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒருத்தங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓன்லி ஒன் பர்சன், தட் இஸ் எனஃப். ஒரு நான் உங்ககிட்ட 100 பேரெல்லாம் கண்டுபிடிக்க சொல்ல, ஒருத்தர் இருந்தால் போதும், இட் கேன் மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி கனெக்ஷன் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் சிம்பிள் மெசேஜ் ஆர் சம் சிம்பிள் ஒன் கான்வர்சேஷன். உங்களை புரிஞ்சுக்கும்னு நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன் கிட்ட ஹே ஹவ் ஆர் யூ கொஞ்சம் பேசலாமான்னு அப்படியே மெசேஜ் போட்டுட்டு பேசுங்க. அவ்வளோதான், பேசுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஆனால் அது யாருக்கிட்ட நீங்கள் பேசுறதுங்கிறது அதை விட இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தாட்டை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம் இது அகலி எஃப்எம் 90.4, அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.
1: Can you feel her? Is your heart speaking to her?

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சரி, நம்ம சொசைட்டில ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ல ஸ்டடி பண்ணா ப்ரொடக்டிவ், ஒர்க் பண்ணா ப்ரொடக்டிவ், எக்ஸசைஸ் பண்ணா ப்ரொடக்டிவ், நியூ ஸ்கில் லேர்ன் பண்ணா ப்ரொடக்டிவ், பட் சிம்பிளி ரெஸ்ட் பண்ணா ஓ அப்ப நீங்க டைம் வேஸ்ட் பண்ற போல. அந்த மாதிரில ஓஃப். இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே ஹீரா வித் துயித்ரோம். இது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கில்ட் ரொம்ப காமன். நம்ம டைம் வேஸ்ட் பண்றீங்களா, டைம் வேஸ்ட் பண்றோமா? சம்டைம் சண்டே மார்னிங்ல கூட நம்ம மைண்ட் டுடே என்ன அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்னு கேளு. ஏன் அப்படி கேக்குது? பட் எவ்ரி ஃப்ரீ மூமெண்ட்டை ப்ரொடக்டிவா கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல, ஸ்லீப் இஸ் நாட் லேசினஸ், பிரேக் இஸ் நாட் லேசினஸ், ஃபேவரட் மியூசிக் கேட்கறது, டீ குடிச்சிட்டு சும்மா உட்கார்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, ஈவினிங் வாக் போகிறது, இதெல்லாம் லைஃப்ல ஸ்பேஸ் கிரியேட் பண்ற திங்ஸ். சும்மா நீங்க மெடிடேட் பண்ணி பாத்துக்கோங்க. see, நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், எனக்கு மெடிடேஷன் எல்லாம் வேண்டாம், நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு. கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு 5 minutes எந்த தாட்ஸும் மைண்டுக்கு வராமல் மைண்ட்ஃபுல்னஸ்னோட ஒரு அந்த 5 minutes அந்த மொமெண்ட்ல உட்கார முடியுமா? அப்படி உட்கார முடிஞ்சிட்டோன்னா நீங்க சூப்பர்ண்ணா அப்படியே நம்புவேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு, நம்மளை டீல் பண்ணோம்ல 5 minutes எதுவும் பண்ணாமல், எதையும் யோசிக்காமல் அந்த மொமெண்ட்ல உட்காரணும்னா அது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் கிடையாது. ஸோ பிகாஸ் கான்ஸ்டன்ட்லி பீங் ஆன் கேன் பிகம் எக்ஸாஸ்டிங்ல. ஸோ எவ்ரி ஈவினிங் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு கம்பல்சரி எல்லாம் இல்லை. சம்டைம்ஸ் யூ கேன் கோ ஹோம், சேஞ்ச் யூர் க்ளோத்ஸ், ஹேவ் யுவர் டீ, லிசன் ஒன் ஃபேவரட் சாங், அப்படியே ப்ரீத் பண்ணிட்டே சும்மா இருங்க, கொஞ்சம் சும்மா இருங்க, அதுவும் ஒரு குட் ஈவினிங் தான். நான் நிறைய அப்படியே சும்மா இருந்து யோசிக்க சொல்ல, தாட்ஸை கட் பண்ணிட்டு அந்த மொமெண்ட்ல உட்கார சொல்றேன், அது ரெஸ்ட். ரெஸ்ட் இஸ் நாட் சம்திங் வி ஷுட் ஏர்ன் ஓன்லி ஆஃப்டர் கம்ப்ளீட்லி கெட்டிங் எக்ஸாஸ்டட். டே டயர்ட் ஆயிட்டு வந்து உட்கார்றது ரெஸ்டிங் தான், ஆனால் நான் அந்த மாதிரி ரெஸ்டிங் பற்றி பேசல. சும்மா உட்கார்றது, சும்மா உட்கார்ந்து உங்களுக்கு இருக்கிற அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு கிராட்டிடியூடோட ஃபீல் பண்ணுறது தான் நான் நினைக்கிற ரெஸ்டிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இது லைஃப்பில் எப்பயாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. நம்ம மென்டல் ஹெல்த் பத்தி பேசும்போது ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ரிமெம்பர் பண்ணலாம். எவ்ரி பேட் டே இஸ் நாட் மென்டல் இல்னஸ். ஓகே, இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. எவ்ரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் வீக் இஸ் நாட் அ டயக்னோசிஸ். சம்டைம்ஸ் லைஃப் இட் செல்ஃப் டிஃபிகல்ட்டா இருக்கும், அது ஓகே தான். பட் இஃப் சேட்னஸ் இல்லை உங்களுக்கு ஆங்ஸைட்டி, ஹோப்லெஸ்னஸ் இல்லை ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் ஒரு அதர் டிஃபிகல்ட்டிஸ் ஒரு லாங் டைமுக்கு அது கண்டினியூ ஆயிடுச்சுன்னா, இல்லை அது உங்களோட எவ்ரிடே லைஃபை எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம், that's a good reason to talk to a qualified mental health professional. அப்படியே பைத்தியம்னலாம் சொல்லாம mental health professional கிட்ட உங்களுக்கு help கேட்கலாம். and help கேக்குறது weakness எல்லாம் கிடையாது. fever வந்தா டாக்டர் பார்க்கறோம்ல, tooth pain வந்தா dentist கிட்ட போறோம்ல. similarly mindல something difficult-ஆ இருந்தா psychologist or psychiatrist கிட்ட பேசுறது health careோட ஒரு பார்ட் தான். sometimes நமக்கு advice கூட தேவையில்லை. first someone who can listen without judging தான் important. and நீங்கள் ஹெல்ப் கேட்குறோம்னா உங்களோட லைஃப் அனேபிள் இல்லை, நீங்கள் எதையும் பண்ணுறதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு எல்லாம் இல்லை. இட் மீன்ஸ் யூ ஹவ் டிசைடட் டு சீக் ஹெல்ப். நீங்கள் யூ டோன்ட் வாண்ட் டு ஹேண்டில் எவ்ரி திங் அலோன்ல. ஸோ இஃப் சம்மன் இஸ் அரவுண்ட் யூ அண்ட் இஸ் சேயிங் ஐம் நாட் டூயிங் வெரி வெல், இம்மீடியட்டாக நீ அவ்வளோ எல்லாம் யோசிக்க வேண்டாம்னு சொல்லாமல் நம்ம பேசலாமா, நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் நான் கேட்குறேன், உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர்கிட்ட போவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லுங்க. சம்டைம்ஸ் பீங் ஹர்ட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் அந்த ரைட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப்னு கூட சொல்லலாம். ஸோ கேளுங்க, கவனமாக கேளுங்க, சும்மா அப்படியே கேட்டுட்டு விடாமல் கவனமாக கேளுங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கொஞ்சம் டைம் எடுத்து புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் பீப்புள் நீட் பீப்புள். உங்களை தேவைப்படுற நிறைய பேர் இருக்கு, அவங்களுக்கு ரைட் டைம்ல உதவி பண்ணுங்க. ஓகே, இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம்,

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சில பேர் மென்டல் ஹெல்த் பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? மென்டல் ஹெல்த்னா ஆல்வேஸ் ஹாப்பியா இருக்கணும் அப்படி எல்லாம் இல்ல, நெவர் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படி இல்ல, நெவர் ஓவர் திங்க் பண்ணக்கூடாது, நோ ஆல்வேஸ் பாசிட்டிவா இருக்கணும், நோ அப்படி எல்லாம் இல்ல. நம்ம மைண்டும் லைஃபோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம அதை நோட்டீஸ் பண்றோமா, ரெஸ்ட் வேணும் போது ரெஸ்ட் எடுக்கிறோமா, கனெக்ஷன் வேணும் போது ரீச் அவுட் பண்றோமா, சம்டைம்ஸ் சம்திங் டிஃபிகல்ட்னா ஹெல்ப் கேட்கிறோமா. ஸோ இன்னைக்கு நைட்டு போனை சைட்ல வச்சுட்டு ஒரு ஸ்மால் செக்இன் பண்ணுங்க. ஓகே, ரெடியா நீங்க? ஆக்சுவலி நான் எப்படி இருக்கேன்? ஆன்சர் பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹாப்பியா இருந்தா ஹாப்பி, டயர்டா இருந்தா டயர்ட், கன்ஃபியூஸ்டா இருந்தா கன்ஃபியூஸ்ட். வாட் எவர் தி ஆன்சர் இஸ், அட்லீஸ்ட் நம்ம மைண்டை லிசன் பண்ண ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு உங்களே பேசிக்கலாம். பிகாஸ் சம்டைம்ஸ் மென்டல் ஹெல்த் கேர் ஸ்டார்ட்ஸ் வித் சம்திங் வெரி சிம்பிள். அந்த சிம்பிளான ஸ்டெப் என்ன? நம்ம ஓன் மைண்ட் கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறது, ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்களே சால்வ் பண்றது, உங்களால சால்வ் பண்ண முடியலன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறது, அவங்க கிட்ட ஹெல்ப் இல்லைனா ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறது. ஸோ இதையெல்லாம் தப்பாக நினைச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா உங்களோட மென்டல் ஹெல்த் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃப்ரெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை, அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் உங்களால் சால்வ் பண்ண முடியலைன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது ஆர்ஜி ஹீரோ நஹலி எஃப்எம் 90.4. இது நம்ம நேரம். பை பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.